நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ? சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே? சொல்லடி சிவசக்தி, நில சுமையென வாழ்ந்திட புரிகுவையோ? விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டிய படி செல்லும் உடல் கேட்டேன், நசையுறு மனங்கேட்டேன், நித்தம் நவமெனச் சுடர் தரும் உயிர் கேட்டேன், தசையினை தீ சுடினும் சிவசக்தியை பாடும் நல்லகங்கேட்டேன், அசைவரு மதி கேட்டேன், இவை அருள்வதில் உனக்கேதும் தடையுள்ளதோ?

0: நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று பிறந்தநாள் கொண்டாடும் நண்பர்கள் அனைவருக்கும் எங்கள் வானொலி சார்பாக என் இதயம் கனிந்த இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இன்று திருமண நாள் காணும் தம்பதியர்கள் அனைவருக்கும் எங்கள் நிலையம் சார்பாக என் உளமார்ந்த திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய நிகழ்ச்சி வந்து ஒரு கடிதம் குறித்த உரையாடல் நிகழ்ச்சி. இது இந்த நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவதற்காக நிலையத்திற்கு முகில் வந்திருக்காரு. வணக்கம் முகில்.
1: வணக்கம்.
0: நீங்கள் என்ன படிக்கிறீங்க, உங்களை பற்றி ஒரு அறிமுகம் கொடுத்துக்கோங்களேன்.
1: என் பேர் முகில் அமுதன் முகுந்தராஜ். எனக்கு 17 வயசு ஆகுது. நான் இப்போ பாடசாலையில் 12 வகுப்பு படிக்கிறேன்.
0: தாய் தமிழ் பள்ளியில் உயர் வகுப்பு படிச்சுட்டு இருக்கிறீங்க. இந்த ஆண்டு 12 தேர்வு எழுத போகிறீங்க.
1: ஆமாம்,
0: வாழ்த்துக்கள் அதுக்கு. இப்போவே
1: நன்றி.
0: இங்கே தாய் தமிழ் பள்ளியில் நம்ம வகுப்பில் ஒரு தடவை ஒரு வீட்டு பாடமாக கொடுத்தது தான் இந்த கடிதம் என்னது, இதெல்லாம் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. அந்த கடிதம் குறித்தும் பொதுவாக கடிதம் குறித்தும் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கலாம். கடிதம் அதோடைய பங்களிப்பு எப்படி இருந்திருக்கு, ஒரு கடிதத்துக்கு பின்னாடி எவ்வளோ அரசியல் இருக்குது, அரசியல் மாற்றங்கள் எவ்வளோ நடந்திருக்கு, அல்லது உலகை மாற்றிய சில கடிதங்கள்னு சிலது இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன தொகுப்புகள் பார்க்க போகிறோம். குறிப்பாக இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு நாள் வகுப்பில் நடத்திட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து வீட்டு பாடமாக ஒரு கடிதம் ஒன்று நான் கொடுக்குறேன், மாணவர்கள் எல்லாத்துக்கும் கொடுத்தேன். அது வந்து திரு ஏப்ரஹாம் லிங்கன் அவர்கள் அவருடைய மகனுடைய ஆசிரியருக்கு எழுதியதாக நம்பப்படும் ஒரு கடிதம். ஏன் எழுதியதாக நம்பப்படும்னு சொல்கிறேன்னா, அந்த கடிதம் அவர் எழுதவே இல்லைன்னு ஒரு சான்று, ஒரு பக்கம் ஒரு கூற்று இருக்குது. இன்னொரு பக்கம் அந்த கடிதம் அவர் எழுதினது தான், ஆனால் அது நீண்ட கடிதம், அதை ரொம்ப சுருக்கி இணையத்தில் ரொம்ப ஒரு குறுகிய கடிதம் வந்து ஒன்று பிரபலமாயிருச்சு அப்படின்னு ஒரு கூற்று இருக்குது. அதாவது இந்த கடிதம் ஏப்ரஹாம் லிங்கன் எழுதினதே இல்லைன்னு ஒரு பக்கம், அதுக்கு நிறையா சான்றுகள் ஆவணங்கள்லாம் சொல்லி கொடுக்குறவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இல்லை, அவர் எழுதினது வந்து இதை விட கொஞ்சம் நீண்ட கடிதம், அதை ரொம்ப ஷார்ட் ஃபார்மாக ஒன்று கொடுத்தாங்க, அது வந்து இன்டர்நெட்டில் வைரல் ஆயிருச்சு, அது வந்து ஃபேமஸ் ஆயிருச்சுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம். இந்த இரண்டையுமே நான் முதல்ல நேயர்களுக்கு சமர்ப்பிச்சிட்றேன். ஏன்னா இந்த கடிதம் குறித்து பேசுவதில் என்னோட நோக்கம், இந்த கடிதத்தை வந்து மாணவர்கள்ட்ட கொடுத்து இதை மொழிபெயர்க்க சொன்னேன். ஏன்னா லிங்கன் எழுதினதாக நம்பப்படும் அந்த கடிதத்தில் சொல்லாட்சி ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரியான சொல்லாட்சியை நம்ம உள்வாங்கி புரிந்து நம்ம மொழியில் அதற்கு இணையான சொல்லை கொண்டு வர முடியுதா அப்படின்னு பார்க்கணும். மொழி மாற்றம்ங்கிறது வந்து வெறுமனை மொழிபெயர்ப்பு மட்டும் இல்லை, அந்த உணர்வையும் நம்ம கடத்தணும். வாசிக்கிறவங்களுக்கு வந்து லிங்கன் அவருடைய மகனுடைய ஆசிரியருக்கு எழுதினதாக நம்பப்படும் அந்த கடிதத்தில் அந்த ஆசிரியர்கிட்ட சில உணர்வுகளை அவர் வெளிப்படுத்துகிறார். இதை என் மகனுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அது வெறுமனை சொல்லிக் கொடுங்கன்னு கேட்குறது வந்து ஒரு வேண்டுகோள் இல்லை, அது ஒரு விண்ணப்பம் மட்டும் இல்லை, அதுக்குள்ளே ஒரு உணர்வு இருக்குது. நம்ம மொழிபெயர்க்கும் போது அதே உணர்வு வாசிக்கிறவங்களுக்கு வரணும். இதை மாணவர்கள்ட்ட நான் சொல்லி ஒரு நாள் இந்த கடிதத்தை முயற்சி பண்ணி பாருங்க மொழிபெயர்க்கிறதுக்குன்னு சொல்ல கொடுத்தபோது நிறைய பேர் நல்லா முயற்சி பண்ணி நிறையா ஒவ்வொருத்தங்களுடைய கையொப்பம் இருக்கும்ல, பாணி இருக்கும், சிலவங்களுடைய சொல்லாட்சி வேறையாக இருக்கும், சொற் தேர்வு வேறையாக இருக்கும், சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், இது மாதிரி ஒவ்வொருத்தங்க மாற்றி கொண்டு வந்ததில் எல்லாத்ததும் நல்லா இருந்தது. நான் மீண்டும் சொல்கிறேன், வகுப்பு மாணவர்கள் எல்லாத்ததும் நல்லா இருந்துச்சு. ஒன்று ரெண்டு வந்து நம்மளுக்கு ரொம்ப தனித்து நிற்கும் இல்லையா, படித்த உடனே சில மாணவர்களுடைய அந்த அது ஏன் இந்த வார்த்தையை அவங்க தேர்வு பண்ணாங்க, அப்போ அவங்களுக்கு அந்த கடிதம் ஏப்ரஹாம் லிங்கன் எழுதினதாக நம்பப்படும் அந்த கடிதம் ஏற்படுத்திய தாக்கம் அவங்க மனதுக்குள்ளே அது இறங்கியிருக்கு, அதை உள்வாங்கி அவங்க எழுதியிருக்காங்கங்கிறது தெரிஞ்சதுனால இந்த கடிதம் நீங்கள் எழுதி கொண்டு வந்த உடனே படித்தோடனே எனக்கு இந்த எண்ணம் வந்தது.
1: மிக்க நன்றி.
0: அதாவது இந்த கடிதத்தை நம்ம இணையதளத்தில் பிரசுரிக்கலாம். அதாவது ஏன்னா இப்போ இணையத்தில் நீங்கள் போய் தேடினீங்கனாலும் உடனே இது கிடைக்கும். அதாவது இந்த ஏப்ரஹாம் லிங்கன்ஸ் லெட்டர் டு ஹிஸ் சன்ஸ் டீச்சர் அப்படின்னு நீங்கள் இணையத்தில் போட்டிங்கன்னா, கூகுளில் போட்டிங்கனாலே உடனே ஒன்று வரும். அந்த குறுகிய கடிதத்தை தான் நான் மாணவர்களுக்கு கொடுத்தேன்னு சொல்கிறேன். அந்த கடிதத்தை நீங்கள் படித்து பார்த்துட்டு உடனேவே நீங்கள் இன் தமிழ் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே போதும், அதுவே தமிழில் வருது. இப்போ நான் அதனால் வீட்டு படமாக கொடுக்கும்போது மாணவர்கள்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி வருதுன்னு எனக்கு தெரியும்ப்பா, ஆனால் இதை நீங்கள் பண்ண மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன், நீங்கள் எழுத முயற்சி பண்ணுங்கள், நீங்களே முயற்சி பண்ணுவீங்க, நான் அதையும் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். நான் நம்பினதுக்கு ஏற்ற மாதிரியே எல்லாருமே எழுதி தான் கொண்டு வந்தாங்க. அது வாசிக்கும் போதே தெரியுது, இணையத்தில் அவங்க தேடலை, சாட் ஜிபிடியில் போட்டு தமிழுக்கு மொழிபெயர்த்து கொடுன்னு சொல்லலை. ஏன்னா இது மாதிரி நிறையா அங்கே மொழி மாற்றம் செய்யப்பட்ட கடிதங்களும் இருக்குது. சில செய்தித்தாள்கள் வந்து இந்த கடிதத்தை மொழிபெயர்த்து அவங்களுடைய செய்தித்தாளில் போட்டிருக்கிறாங்க. அதை ஒப்பிடும் போதும் கூட நீங்கள் மொழிபெயர்த்து வந்தது அதற்கு இணையாகவோ ஒரு சில இடங்களில் அதுக்கு மேலாகவோ இருந்தது. அதனால தான் இந்த நிகழ்ச்சியில் நான் வந்து அதை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு அதை நீங்களே வந்து வாசித்தா நல்லாயிருக்குன்னு கேட்டனால தான் உங்கள்கிட்ட நிலையத்துக்கு

0: போக்கையே மாற்றி அமைத்ததுன்னெலாம் கூட வந்து இந்த பிரிட்டிஷ் ஆவண காப்பகங்களில் பதிவு பண்ணி வச்ச அந்த 5 கடிதங்கள்லாம் இருக்குது. அதை பற்றிலாம் நேராக இருந்தால் பின்னாடி பார்ப்போம், இல்லைன்னா அது இன்னொரு தனியாக இன்னொரு நிகழ்ச்சியில் நம்மளே சேர்ந்து கொடுப்போம். சரியா? சரி, இப்போ வந்து இப்போது முதல்ல அந்த கடிதத்துக்கு போகலாம். ஏப்ரஹாம் லிங்கன் அவருடைய மகனின் ஆசிரியருக்கு அவர் எழுதிய கடிதம். இப்போ முதல்ல ஒரு பாடலை கேட்டு நம்ம நேராக நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம்.
1: கண்மணி அன்போட காதலன், நான் எழுதும் லெட்டர் சி மடல் இல்லை கடிதாசி வச்சுக்கலாமா? ஆனா கடிதமே இருக்கட்டும், படி.
2: கண்மணி அன்போடு காதலன், நான் எழுதும் கடிதமே.
1: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
2: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
1: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
2: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
1: அதேதான் பிரமாதம், கவிதை கவிதை.

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்ல. இது எழுதிக்க, நடுவு நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதை எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல.
0: அதையும் தாண்டி புனிதமான விதம்.

0: நல்ல ஒரு இனிமையான பாடல் ஒன்று கேட்டு வந்திருக்கோம். இந்த நிகழ்ச்சி நான் சொன்னது போல் இது வந்து ஏப்ரஹாம் லிங்கன் அவருடைய மகனின் ஆசிரியருக்கு எழுதிய கடிதம். அது ஆங்கிலத்திலேருந்து தமிழில் மொழிபெயர்த்திருக்கோன்னு சொன்னோம் இல்லையா. இது ஆங்கிலத்தில் அப்படியே வாசிக்கிறதுக்காக நிலையத்திற்கு முகில் அவருடைய தம்பி சுடர் அவர் வந்திருக்கார். வணக்கம் சுடர்.
1: வணக்கம்.
0: வணக்கம். என்ன படிக்கிறீங்க நீங்கள்?
1: ஆறாவது படிக்கிறேன்.
0: ஆறாவது தமிழ் தாய் தமிழ் பள்ளியில். அங்கே நீங்கள் வரீங்க இல்லையா? நீங்கள் எந்த வளாகத்துக்கு போகிறீங்க?
1: ஸ்ப்ரிங்ஃபீல்ட்
0: வளாகத்துக்கு நீங்கள் போகிறீங்க. அண்ணன் தான் சனி பேங்க் வர்றது. சரி, மகிழ்ச்சி. அங்கேயும் தமிழ் படிக்கிறீங்க நீங்கள் இல்லையா? மெயின் ஸ்ட்ரீமில் ஆறாவது வகுப்பு. சரி, இப்போது நீங்கள் வந்து ஏப்ரஹாம் லிங்கன் அவர் எழுதின தன் மகனின் ஆசிரியருக்கு எழுதின கடிதத்தை அப்படியே ஆங்கிலத்தில் வாசிக்கிறீங்களா?
1: A letter from Abraham Lincoln to his son's teacher. My son starts school today. It is all going to be strange and new to him for a while, and I wish you would treat him gently. It is an adventure that might take him across continents. All adventures that probably include wars, tragedy, and sorrow. To live this life will require faith, love, and courage. So, dear teacher, will you please take him by his hand and teach him things he will have to know, teaching him but gently if you can. Teach him that for every enemy there is a friend. He will have to know that all men are not just, that all men are not true. But teach him also that for every scoundrel there is a hero, that for every crooked politician there is a dedicated leader. Teach him if you can that 10 cents earned is of far more value than a dollar found. In school, teacher, it is far more honorable to fail than to cheat. Teach him to learn how to gracefully lose and enjoy winning when he does win. Teach him to be gentle with people, tough with tough people. Steer him away from envy if you can, and teach him the secret of quiet laughter. Teach him, if you can, how to laugh when he is sad. Teach him there is no shame in tears. Teach him there can be glory in failure and despair in success. Teach him to scoff at cynics. Teach him, if you can, the wonders of books, but also give time to ponder the extreme mystery of birds in the sky, bees in the sun, and flowers on a green hill. Teach him to have faith in his own ideas, even if everyone tell him they are wrong. Try to give my son that strength not to follow the crowd when everyone else is doing it. Teach him to listen to everyone, but teach him also to filter all that he hears on a screen of truth and take only the good that comes through. Teach him to sell his talents and brains to the highest bidder, but never to put a price tag on his heart and soul. Let him have the courage to be impatient. Let him have the patience to be brave. Teach him to have sublime faith in himself, because then he will always have sublime faith in mankind, in God. This is the order, teacher, but see what best you can do. He's such a nice little boy, and he's my son.
0: ரொம்ப அருமையா வாசிச்சீங்க சுடர், நன்றி. இப்போ நம்ம வந்து நேரடியாக இதோடைய மொழிபெயர்ப்பு, நீங்கள் மொழிபெயர்த்தீங்களே அதை நீங்கள் வாசிங்க. நான் நீங்கள் வாசித்ததுக்கு அப்புறமா நான் சொன்னேன் அதுக்குள்ளே இருக்க சிறு சிறு நுணுக்கங்கள், அதை பற்றி நம்ம ரெண்டு பேருமா பேசுவோம். நீங்கள் அதை வாசிச்சிருங்க. இப்போ
2: ஏப்ரஹாம் லிங்கன் தன் மகனின் ஆசிரியருக்கு எழுதிய ஒரு கடிதம். என் மகன் இன்று பள்ளிக்கூடம் தொடங்குகிறான். இவையெல்லாமும் அவனுக்கு விசித்திரமாகவும் புதிதாகவும் சிறிது காலத்திற்கு இருக்கும். அதனால் அவனை அன்பாக நடத்துவீர்கள் என்று வேண்டிக் கொள்கிறேன். பல கண்டங்களை தாண்டி கூட அவனை அழைத்துச் செல்லக்கூடிய ஒரு பயணம் இது. பல போர்களும் துக்கங்களும் நிறைந்த பயணங்களாக அமைய வாய்ப்புள்ளவை. இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நம்பிக்கை, அன்பு மற்றும் தைரியம் தேவைப்படும். எனவே அன்பு ஆசிரியரே, இவனை தயவு செய்து கையை பிடித்து இவன் அறிய வேண்டியதை கற்றுக் கொடுங்கள். ஆனால் அன்புடன் கற்றுக் கொடுங்கள் முடிந்தவரை. ஒவ்வொரு எதிரிக்கும் ஒரு நண்பனும் உண்டு என்று கற்றுக் கொடுங்கள். அனைத்து மனிதர்களும் நல்லவர்கள் அல்ல மற்றும் அனைத்து மனிதர்களும் உண்மையானவர்கள் அல்ல என்று அவனுக்கு புரிய வேண்டியிருக்கும். ஆனாலும் ஒவ்வொரு தீயவனுக்கும் ஒரு நல்லவனும் உண்டு, ஒவ்வொரு திருட்டு அரசியல்வாதிக்கும் ஒரு நேர்மையான தலைவனும் உண்டு என்று அவனுக்கு கற்றுக் கொடுங்கள். உழைத்து வாங்கிய 10 பைசா எங்கோ கண்டுபிடித்த 1 ரூபாவை விட மிகவும் விலை மதிப்பு கூடியது என்று கற்றுக்கொடுங்கள். ஆசிரியரே, பள்ளிக்கூடத்தில் ஏமாற்றி மதிப்பெண்களை பெறுவதை விட குறைவான மதிப்பெண்கள் பெறுவது மிகவும் மதிப்பு கூடியது. மகிழ்ச்சி குறையாமல் தோற்க கற்றுக்கொடுங்கள் மற்றும் வெற்றி வரும்போது அனுபவித்து கொள்ள கற்றுக்கொடுங்கள். அன்புடன் பிறரிடம் நடந்து கொள்ள கற்றுக் கொடுங்கள் மற்றும் கடுமையானவரிடம் கடுமையாக இருக்க கற்றுக் கொடுங்கள். பொறாமையிலிருந்து அவனை விலக்கிவிடுங்கள் மற்றும் அமைதியான சிரிப்பின் ரகசியத்தை கற்றுக் கொடுங்கள். சோகத்தில் சிரிப்பதற்கு கற்றுக் கொடுங்கள் மற்றும் கண்ணீரில் அவமானம் ஒன்றும் இல்லை என்பதை கற்றுக் கொடுங்கள். தோல்வியிலும் சிறப்பு உண்டு மற்றும் வெற்றியிலும் துக்கம் உண்டு என்று கற்றுக் கொடுங்கள். நம்பிக்கையற்றவரை கண்டு சிரிக்க கற்றுக் கொடுங்கள். முடிந்தால் புத்தகங்களின் சிறப்பை கற்றுக்கொடுங்கள். ஆனால் வானத்தில் உள்ள பறவைகளின் பெரும் மர்மம், சூரிய ஒளியில் குளிக்கும் தேனீக்கள் மற்றும் பச்சை நிறைந்த மலையில் உள்ள பூக்களை ரசிக்கவும் நேரம் ஒதுக்குங்கள். தன் சிந்தனைகள் மீது நம்பிக்கை வைக்க கற்றுக்கொடுங்கள். அனைவரும் அவனை தவறு என்றாலும் கூட. முடிந்தால் எல்லோரும் சென்றாலும் கூட்டத்தை தொடர்வதை தவிர்க்கும் வலிமையை கொடுங்கள். அனைவருடைய வார்த்தைகளையும் கேட்க கற்றுக் கொடுங்கள். ஆனால் கேட்பது அனைத்தையும் மெய்யாராய்ந்து வடிகட்டி அதில் உள்ள நன்மையை மட்டும் எடுத்துக்கொள்ள கற்றுக் கொடுங்கள். அவனது அறிவையும் திறமைகளையும் சிறந்த விலை பேசுபவரிடம் விற்க கற்றுக் கொடுங்கள். ஆனால் தன் மனதை என்றும் விலை பேச வேண்டாம் என்று கற்றுக் கொடுங்கள். பொறுமை மீறும் தைரியத்தை கொடுங்கள். தைரியத்திற்கான பொறுமையையும் கொடுங்கள். தன் மீது சிறந்த நம்பிக்கையை வைக்க கற்றுக் கொடுங்கள். ஏனென்றால் அப்பொழுதுதான் மனித இனத்தின் மீது சிறந்த நம்பிக்கை என்றும் இருக்கும், கடவுள் மீதும். இதுதான் என் வேண்டுகோள். ஆனால் உங்களுக்கு முடிந்தவரை பார்த்து செய்யுங்கள். அவன் ஒரு மிக அருமையான சிறுவன் மற்றும் அவன் என் மகன்.
0: ரொம்ப அருமையாக வாசிச்சிங்க முகில், ரொம்ப நன்றி.
3: நன்றி.
0: இப்போ இந்த கடிதத்தை குறித்து இப்போ நீங்கள் முழுசாக அப்படியே அது ஆங்கிலத்திலேருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்த பிரதி அப்படியே வாசிச்சிங்க. இப்போ இதுக்குள்ளே நான் ரசித்த, அதனால தான் இதை வந்து நான் வானொலி நிகழ்ச்சியில் கொடுக்கணும்னு விரும்பினேன் இல்லையா, நான் ரசித்த சில இடங்கள் இருக்குது, அதை நான் தனிப்பட்ட முறையில் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அது எந்த முறையிலங்கிறத நான் வகுப்புலையும் ஒரு தடவை சொல்லியிருந்தேன். அதாவது வீட்டு படமாக கொடுக்கறதுக்கு முன்னாடி இது இந்த மாதிரியான என்ன சொல்கிறது உள்ளீடுகள் கொண்ட கடிதம் இது, இதை மனசில் வச்சுட்டு மொழிபெயர்க்க பாருங்கன்னு சொல்லி தான் வீட்டு படமாக கொடுத்துருந்தேன். அதை சரியாக உள்வாங்கி நீங்கள் பண்ணதை அதை அங்கீகரிக்கணும், இல்லைன்னா அது அப்படியே கடந்து போயிடுற மாதிரி வரும். அதனால் அதை மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். ஒரு பாடலை கேட்டுட்டு இப்போ நீங்கள் மொழிபெயர்த்ததில் எங்கெங்கெல்லாம் வந்து அந்த சுவை குன்றாமல் வந்திருக்கு அல்லது அந்த உணர்வு கடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஒரு பாடலை கேட்டுட்டு நிகழ்ச்சியை தொடரலாம். நான் முன்னதே சொன்னது போல் ஆங்கிலத்திலிருந்து மொழிபெயர்ப்பு மட்டும்தான் இதோடைய நோக்கமே தவிர இந்த கடிதம் உண்மையிலேயே இருந்ததா, அவர் எழுதினாரா? ஏன்னா அவர் எழுதுனதாக இணையத்தில் இதோட பெரிய கடிதம் ஒன்று கிடைக்குது. அதை தமிழில் மொழிபெயர்த்து ஒரு செய்தித்தாளில் கூட வெளியிட்டிருந்தாங்க. அது என் நோக்கம் இல்லை, அதான் சொல்கிறேன். சில இடங்களில் அந்த மொழிபெயர்ப்புக்கு இணையாக உங்களது இருந்துச்சு, ஒரு சில இடங்களில் அந்த சொல்லாச்சு அதை விட சிறந்த சொல்லை நீங்கள் தேர்வு பண்ணியிருக்கீங்க, அதனால் நான் அதை சொல்ல விரும்புகிறேன். இப்போ ஒரு பாடலை கேட்டுட்டு நம்ம இந்த கடிதத்தை பற்றி பேசுவோம்.

0: நல்ல ஒரு பாடல் கேட்டோம். இப்போ நான் சொன்னது போல் இதோடைய நுணுக்கங்கள் பேசுகிறதுனாலும் நான் முதல்லருந்தே ஆரம்பிக்கிறேன். ஏன்னா நேயர்களுக்கும் இப்போ நான் சொல்கிறேன், திரும்பவும் லெட்டர் ஃப்ரம் ஆப்ரஹாம் லிங்கன்ஸ் டு ஹிஸ் சன்ஸ் டீச்சர் அப்படின்னு நீங்கள் தேடினீங்கன்னா இது இணையத்தில் கிடைக்கும். இப்போது வாகனம் ஓட்டிகிட்டே இந்த நிகழ்ச்சியை கேட்கலன்னா நீங்கள் தயவுசெய்து இதை வந்து இணையத்தில் தேடி எடுத்து பாருங்கள். இந்த கடிதத்தை கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா, ஏன்னா உங்கள் கையில் இருக்க போகிற இந்த ஆங்கில பிரதி கடிதம் நீங்கள் எடுத்தோன்னு கூகுளில் தேடிங்கன்னா அந்த ஷார்ட் ஃபார்ம் தான் ஃபஸ்ட்டு வரும். அந்த ஃபார்மை தான் நான் இப்போ வாசிக்க போகிறேன். இதற்கு முகில் அவர்கள் எழுதின தமிழ் மொழிபெயர்ப்பு தான் நம்ம முகில்கிட்டருந்து கேட்க போகிறோம். இப்போ நான் முதல்ல அந்த கடிதம் எப்படி தொடங்குது, மை சன் ஸ்டார்ட்ஸ் ஸ்கூல் டுடே அப்படின்னு வருது, நீங்கள் என்ன அதுக்கு எழுதியிருக்கீங்க?
1: என் மகன் என்று பள்ளிக்கூடம் தொடங்குகிறான்.
0: அப்புறம் அடுத்தது, இட் இஸ் ஆல் கோயிங் டு பி ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் நியூ டு ஹிம் ஃபார் அ வைல் அண்ட் ஐ விஷ் யூ வுட் ட்ரீட் ஹிம் ஜென்ட்லி.
1: இவையெல்லாமும் அவனுக்கு விசித்திரமாகவும் புதிதாகவும் சிறிது காலத்திற்கு இருக்கும், அதனால் அவனை அன்பாக நடத்துவீர்கள் என்று வேண்டிக் கொள்கிறேன்.
0: இதில் பெரிய வியப்பு இல்லை. இதை நீங்கள் மொழிபெயர்த்து நேர்கள் கேட்கும் போதே தெரியுது, நல்ல மொழி ஆற்றல் இது. உங்களுக்கு அந்த சொல்லாட்சி இருக்கனால அந்த புதிதாக ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் நியூவாக சரியான வார்த்தையை போட்டிருக்கீங்க. உட் ட்ரீட் ஹிம் ஜென்ட்லிங்கிறதையும் சரியான சொல் தேர்வு. இட் இஸ் அன் அட்வென்ச்சர் தட் மைட் டேக் ஹிம் அக்ராஸ் காண்டினன்ட்ஸ்.
1: பல கண்டங்களை தாண்டி கூட அவனை அழைத்து செல்லக்கூடிய ஒரு பயணம் இது.
0: இதில் வந்து அவர் சொல்லும் போது இட் இஸ் அன் அட்வென்ச்சர் தட் மை டேக் இம் அக்ராஸ் காண்டினென்ட்ஸ்ங்கும் போது இந்த படிப்பு இந்த பள்ளியில் அவர் துவங்குறாரு. இந்த கல்வி படித்ததன் மூலமாக பல நாடுகளுக்கு வேலைக்கு போவோம், அந்த புகழ் மூலமாக அவர் போகிறத தான் அவர் சொல்கிறார். நீங்கள் உங்கள் வார்த்தையை திரும்பி வாசிங்க.
1: பல கண்டங்களை தாண்டி கூட அவனை அழைத்து செல்லக்கூடிய ஒரு பயணம் இது.
0: பயணம் இது, அ ஜேர்னி அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது இந்த இதில், இந்த நான் சொன்ன இதில், இட் இஸ் அன் அட்வென்ச்சர் தட் மை டேக் இம் அக்ராஸ் ஆல் கான்டினென்ட்ஸில் ஜேர்னிங்கிற வார்த்தையே வரல. ஆனால் இது ஒரு பயணம்ங்கிறத அதான் சொன்னேன், இந்த கடிதத்தை உள்வாங்கும் போது அந்த சொல் தானாக வந்து உழுகும். அது மாதிரி ஒன்று பண்ணியிருக்கீங்க. அடுத்தது, ஆல் அட்வென்ச்சர்ஸ் தட் ப்ராப்ளி இன்க்ளூட் வார்ஸ் ட்ராஜடி அண்ட் சாரோஸ் டு லிவ் திஸ் லைஃப் வில் ரிக்வயர் ஃபெய்த் லவ் அண்ட் கரேஜ்.
1: பல போர்களும் துக்கங்களும் நிறைந்த பயணங்களாக அமைய வாய்ப்புள்ளவை.
0: அடுத்த வாக்கியம்,
1: இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நம்பிக்கை, அன்பு மற்றும் தைரியம் தேவைப்படும்.
0: அதான், இதையும் நேயர்கள் கேட்கும்போது அவங்களுக்கு தெரியும், திஸ் லைஃப் வில் ரிக்வயர் ஃபெய்த் லவ் அண்ட் கரேஜுக்கு சரியான தமிழ் சொல்லுது. இதில் இது வியப்பு இல்லை, ஆனால் இதை நான் பாராட்டுறேன். ஏன்னா நீங்கள் இங்கே வாழ்கிற சூழலில், மெயின் ஸ்ட்ரீமில் இங்கே 12 வகுப்பு படிக்கிறீங்க, இதில் இந்த மாதிரியான சொல் தெரியும். ஏன்னா இதுக்கு குறிப்பாக உங்களுக்கு எந்த உதவியும் இல்லைங்கிறது எனக்கு தனிப்பட்ட முறையிலேயே தெரியும். ஆலோசனைகள் வழங்குறது கூட அம்மா அப்பா நீயே முயற்சி பண்ணிப்பாருன்னு தான் உங்கள்ட்ட சொல்லுவாங்க. அதனாலையும் இதை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். இந்த மாதிரியான சொல் தேர்வு நீங்கள் எழுதுனது ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ அடுத்தது, ஸோ டியர் டீச்சர், வில் யூ ப்ளீஸ் டேக் ஹிம் பை ஹிஸ் ஹேண்ட் அண்ட் டீச் ஹிம் திங்ஸ் ஹீ வில் ஹாவ் டு நோ, டீச்சிங் ஹிம் பட் ஜென்ட்லி இஃப் யூ கேன்.
1: எனவே அன்பு ஆசிரியரே, இவனை தயவு செய்து கையை பிடித்து இவன் அறிய வேண்டியதை கற்றுக் கொடுங்கள், ஆனால் அன்புடன் கற்றுக் கொடுங்கள் முடிந்தவரை.
0: இது அப்படியே அந்த வரிக்கு வரி அப்படியே வந்திருக்கு, டீச்சிங் ஹிம் பட் ஜென்ட்லி இஃப் யூ கேன், முடிஞ்ச அளவுக்கு கனிவா அந்த மாதிரி நீங்கள் போட்டிருக்கிறது ரொம்ப அருமை. பாராட்டு, டீச் ஹிம் ஃபார் தட் எவ்ரி எனிமி தர் இஸ் அ ஃப்ரெண்ட், ஹீ வில் ஹாவ் டு நோ தட் ஆல் மென் ஆர் நாட் ஜஸ்ட் தட் ஆல் மென் ஆர் நாட் ட்ரூ. இது
1: ஒவ்வொரு எதிரிக்கும் ஒரு நண்பனும் உண்டு என்று கற்றுக் கொடுங்கள். அனைத்து மனிதர்களும் நல்லவர்கள் அல்ல மற்றும் அனைத்து மனிதர்களும் உண்மையானவர்கள் அல்ல என்றும் அவனுக்கு புரிய வேண்டியிருக்கும்.
0: பட் டீச் ஹிம் ஆல்சோ தட் ஃபார் எவ்ரி ஸ்கவுண்ட்ரல் தர் இஸ் அ ஹீரோ, தட் ஃபார் எவ்ரி கிரிக்கெட் பொலிட்டீஷியன் தர் இஸ் அ டெடிக்கேட்டட் லீடர்.
1: ஆனாலும் ஒவ்வொரு தீயவனுக்கும் ஒரு நல்லவனும் உண்டு, ஒவ்வொரு திருட்டு அரசியல்வாதிக்கும் ஒரு நேர்மையான தலைவனும் உண்டு என்று அவனுக்கு கற்றுக் கொடுங்கள்.
0: இந்த இடத்துல நான் இதை நீங்கள் எழுதி கொடுத்த கடிதத்தை வாசிக்கும் போது, பட் டீச் ஹிம் ஆல்சோ தட் ஃபார் எவ்ரி ஸ்கவுண்ட்ரல் தர் இஸ் அ ஹீரோ, அந்த ஸ்கவுண்ட்ரல்ங்கிற வார்த்தை வந்து இன்னும் கொஞ்சம் வலிமையான வார்த்தை. தீயவன் அப்படின்னு நீங்கள் அதை சட்டிலாக கையாண்ட விதம் இன்னும் கடுமையான வார்த்தைகள் போட்டிருந்துருக்கலாம். அப்போ நான் நினச்ச ஒரு அந்த சொல் தேர்வு தெரியலன்னா என்ன பண்ண முடியும், அ பேட் பர்சன் அப்படின்னு அவர் சொல்லலை. ஃபார் எவ்ரி பேட் பர்சன் தர் இஸ் அ ஹீரோன்னு சொல்லாமல் ஸ்கவுண்ட்ரலுங்கிற அந்த அழுத்தமான வார்த்தை, இதே வார்த்தையை விவேகானந்தர் இடத்துல பயன்படுத்துவார். த ப்ராப்ளம் தட் வி ஃபேஸ் டுடே இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் தி ஆக்ஷன்ஸ் ஆஃப் தி ஸ்கவுண்ட்ரல்ஸ், இட் இஸ் தி இன்ஆக்ஷன் ஆஃப் தி குட் பீப்புள் அப்படின்னு விவேகானந்தரோட ஒரு வரி உண்டு. கெட்டவர்களோட செயல்னால் நம்ம எதுவும் பாதிக்கப்படலை, நல்லவன் எதுவும் செய்யாமல் இருக்கான்ல அப்படிங்கிற இடத்துக்கு அவன் ஸ்கவுண்ட்ரலுங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துவார். அது ரொம்ப வலிமையான வார்த்தை. அங்கே நீங்கள் தீயவனுக்கும் ஒரு நல்லவன் இருப்பான் அப்படிங்கிறீங்க. அப்போ நான் சரி சட்டில் அப்ளை பண்ண விரும்புகிறீங்க போல் இருக்குன்னு நினச்சேன். அடுத்த வரி, ஃபார் எவ்ரி கிரிக்கெட் பொலிட்டீஷியன், இதை நேர்மையற்ற அரசியல்வாதி, தீய அரசியல்வாதி ஏதாவது சொல்லியிருக்கலாம். வார்த்தையை சொல்லுங்கள். திருட்டு அரசியல்வாதி குருக்கட் பொலிட்டீஷியனுக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்குது, திருட்டு அரசியல்வாதி. அந்த வார்த்தையை பிடிச்சா எனக்கு அது புரிஞ்சது.
1: அங்கே எனக்கு ஒரு அதங்க சரியான சொல் வரலனால கொஞ்சம் இதாகவே
0: பண்ணிக்கிட்டேன். வந்து தீயவன்கிறது சரியான சொல்.
1: ஆமாம், ஆனால் அதுக்கு கடுமையானக்கு தக்குன்னு வரலனால இது பண்ணியிருந்தேன்.
0: நான் என்ன சொல்கிறேன், அந்த இடத்த விட்டுட்டு திருட்டு அரசியல்வாதிகள் அதை நீங்கள் இங்கே
1: இங்கே சரியாக வந்துச்சு. அப்போ எனக்கு எழுதும் போது வந்தது அப்படி
0: அது அவங்களுக்கு கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் கனிவாக நேர்மையற்ற அந்த மாதிரி ஏதாவது போட்டுக்கலாம்னா திருடுறான் அவனுக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்குது. திருட்டு அரசியல்வாதின்னு போட்டது எனக்கு அந்த அது அதை சொல்ல இந்த வரி உங்களுக்குள்ளே புரிஞ்சு இது வரி அதான் நான் சொல்லுவேன், மொழிபெயர்க்கும் போது வார்த்தை வார்த்தையாக மாற்றாதீங்க. அந்த வாக்கியம் அல்லது அந்த முழு சொல்லு என்ன உங்களுக்கு என்ன உணர்த்துதோ அதை நீங்கள் சொல்ல பாருங்கன்னு தான் நான் சொன்னேன். அதுதான் இங்கே நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இன்னொன்று, குருக்கட் பொலிட்டீஷியன் திருட்டு அரசியல்வாதின்ட்டீங்க. ஒவ்வொரு திருட்டு அரசியல்வாதிக்கும் யார் இருக்கிறதா சொல்கிறாரு,
1: ஒரு நேர்மையான தலைவனும் உண்டு.
0: ஒரு நேர்மையான தலைவனும் உண்டு. ஒரு அரசியல்வாதி தீயவனாக இருந்தால் அல்லது நீங்கள் சொன்ன மாதிரி திருட்டு அரசியல்வாதி இருந்தான்னா நேர்மையான அரசியல்வாதி தானே இருக்கணும். நியாயமாக பார்த்தா அரசியல்வாதி அரசியல்வாதிகளை தான் எதிர்கொள்ள முடியும். ஆனால் லிங்கன் கடிதம்னு இதுலேயும் எப்படி இருக்குன்னா, ஃபார் எவ்ரி கிரிக்கெட் பொலிட்டிஷியன் தெர் இஸ் அ டெடிக்கேட்டட் லீடர். ஒரு தலைவன் அவன் அரசியலில் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் ஒரு தீய அரசியல்வாதியை செயல்பட விடாமல் தடுக்கிறதுக்கு ஒரு அர்ப்பணிப்பு கொண்ட ஒரு தலைவனால் முடியும். அதனால் நீங்கள் அந்த இடத்துல தலைவன்கிற வார்த்தையை லீடருக்கு நீங்கள் அந்த மொழி அந்த வாக்கியத்தை அப்படியே மாற்றும் போது திருட்டு அரசியல்வாதிக்கு ஒரு நேர்மையான அரசியல்வாதி இருப்பான்னு போட்டிருந்தா அது தவறு கிடையாது. அதை தான் நான் சொல்ல வந்தேன். அங்கே அந்த தலைவன்கிற வார்த்தையை சரியாக அங்கே போட்டது, லீடருக்கு தலைவன் தான். ஆனால் ஒருவேளை இந்த இடத்துல நேர்மையான அரசியல்வாதின்னு போட்டிருந்தாலும் சரி தான் அது. ஏன்னா தீய அரசியல்வாதியை எதிர்கொள்றதுக்கு அந்த இணையான சக்தி வேணும்ல. அப்போது நீங்கள் நேர்மையான அரசியல்வாதின்னு போட்டிருந்தாலும் அது மொழி மாற்றத்தில் பிழை கிடையாது. ஆனால் நேர்மையான தலைவனும் உண்டுன்னு போட்டிருந்தது பாராட்டு. அடுத்தது, டீச் ஹிம் இஃப் யூ கேன் த 10 cents ஏர்ன்ட் இஸ் ஆஃப் ஃபார் மோர் வேல்யூ தேன் அ டாலர் ஃபவுண்ட்.
1: உழைத்து வாங்கிய 10 paisa எங்கோ கண்டுபிடித்த ஒரு ரூபாயை விட மிகவும் விலை மதிப்பு கூடியது என்று கற்றுக் கொடுங்கள்.
0: அருமை. இன் ஸ்கூல் டீச்சர், இட் இஸ் ஃபார் மோர் ஹானரபிள் டு ஃபெயில் தேன் டு சீட்.
1: ஆசிரியரே, பள்ளிக்கூடத்தில் ஏமாற்றி மதிப்பெண்களை பெறுவதை விட குறைவான மதிப்பெண்கள் பெறுவது மிகவும் மதிப்பு கூடியது.
0: இதையும் நான் கொஞ்சம் ரசித்த இடம் இது. ஃபெயில் அப்படிங்கிறத தோல்வின்னு தான் சொல்லியிருக்கணும் நியாயமாக. ஆனால் அதாவது ஏமாற்றி வெற்றி பெறுவதை விட தோல்வி அடைவது மேலே தான் அங்கே வந்திருக்குது. அப்போது தோல்வின்னு சொல்லாமல் குறைந்த மதிப்பெண்ணு சொல்கிறீங்கள. அப்போ நான் எப்படி புரிஞ்சுட்டேன்னா, அவன் ஏமாத்தலை இல்லை, அவன் தோக்கவே மாட்டான், அவன் வாங்கிக்கிறது குறைவான மதிப்பெண். மதிப்பெண் கூடுதாக சில பேர் எப்படி சொல்லுவாங்கன்னா, இலவசம்னு சொல்ல மாட்டாங்க, விலை குறைந்து, அதாவது ஆங்கிலத்தில் சொல்லும்போது சீப்பு அப்படிங்கிற வார்த்தையை விட லெஸ் எக்ஸ்பென்சிவ் அப்படி சொல்லுவாங்க. அணுகுமுறையவே மாத்திரும். அந்த பையன் தோல்வி அடையில குறைந்த மதிப்பெண் வாங்கியிருக்கான். அந்த வரி திரும்பவும் நான் சொல்றேன். இன் ஸ்கூல் டீச்சர், இட் இஸ் ஃபார் மோர் ஹானரபிள் டு ஃபெயில் தேன் டு சீட். நீங்க
1: ஆசிரியரே, பள்ளிக்கூடத்தில் ஏமாற்றி மதிப்பெண்களை பெறுவதை விட குறைவான மதிப்பெண்கள் பெறுவது மிகவும் மதிப்பு கூடியது.
0: அந்த இடத்த நான் ரொம்ப ரசித்தேன். அந்த ஃபெயிலுங்கிறத தோல்வின்னு சொல்லியிருக்கணும்னா, எப்போ ஒருத்தன் ஏமாத்தலையோ அவன் தோக்கவே மாட்டான், அவன் வாங்கிறது கம்மியான மதிப்பெண், அவ்வளோதான். அது உங்களுடைய அணுகுமுறை, அதாவது அவங்களுடைய மெஷரிங்கில். அந்த ஆசிரியர் அந்த பள்ளிக்கூடம் கிரேட் பண்ணுறதுல அவன் குறைந்த மதிப்பெண், ஆனால் எப்போ அவன் ஏமாத்தலையோ அவன் தோக்கலை. அதனால் அந்த இதை நான் ரொம்ப ரசித்தேன். அடுத்தது, டீச் ஹிம் டு லேர்ன் ஹவு டு கிரேஸ்ஃபுல்லி லூஸ் அண்ட் என்ஜாய் வின்னிங் வென் ஹீ டஸ் வின்.
1: மகிழ்ச்சி குறையாமல் தோற்க கற்றுக் கொடுங்கள் மற்றும் வெற்றி வரும்போது அனுபவித்துக் கொள்ள கற்றுக் கொடுங்கள்.
0: இதுவும் அதே மாதிரி தான், ரொம்ப அருமையாக அந்த வரி அப்படியே அந்த உள்வாங்கினது தெரிஞ்சு. டீச்சிங் டு லேர்ன் ஹவு டு கிரேஸ்ஃபுல்லி லூஸ், தோல்வியிலையும் கூட கண்ணியமாக தோக்க முடியும் சில பேர்த்தால், அது மாதிரி கிரேஸ்ஃபுல்லாக தோக்கிறது. வெற்றி வரும்போது அதை அனுபவிக்கவும் அவனுக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு எழுதியிருந்ததும் அந்த வரியை வாங்கி எழுதியிருந்தது தெரிஞ்சு. அடுத்ததாக, டீச்சிங் டு பி ஜென்டில் வித் பீப்புள், டஃப் வித் டஃப் பீப்புள்.
1: அன்புடன் பிறரிடம் நடந்து கொள்ள கற்றுக் கொடுங்கள் மற்றும் கடுமையானவரிடம் கடுமையாக இருக்க கற்றுக் கொடுங்கள்.
0: இது நான் வந்து ஆங்கிலத்திலே நான் ரொம்ப ரசித்த வரி இது. டீச் ஹிம் டு பி ஜென்டில் வித் ஜென்டில் பீப்புள்னு அவர் சொல்லியிருக்கணும். ஏன்னா பின்னாடி வந்து டஃப் வித் டஃப் பீப்புள்னு சொல்கிறார். கடினமானவர்கள்ட்ட கடினமாக இருக்கணும்னா மென்மையானவர்கள்ட்ட மென்மையாக இருக்கணும். அப்படிதான் பொருள் வரணும் இலக்கணப்படி. அங்கே இங்கேயும் சமமாகணும்னா டு பேலன்ஸ் த சென்டென்ஸ் அவுட். அப்போ வந்து டீச் ஹிம் டு பி ஜென்டில் வித் ஜென்டில் பீப்புள், பி டஃப் வித் டஃப் பீப்புள். கடினமானவர்கள்ட்ட ஆனால் லிங்கனுடைய கடிதத்தில் எப்படி இருக்குன்னா டீச் ஹிம் டு பி ஜென்டில் வித் பீப்புள், மனிதர்கள்ட்ட அவனை கனிவோடு இருக்க வைங்க. நான் இது என்னுடைய மொழி பர்பஸில் உங்களது சொல்லலை, மனிதர்கள்ட்ட கனிவாக இருக்கணும், கடினமானவர்கள்ட்ட மட்டும்தான் கடினமாக இருக்கணும். அப்போது அது எதுவும் சொல்லலைன்னா சாதாரணமாக அதான் நீங்கள் ஒரே வாரத்தில் பிறர்னு போட்டீங்க, பிறர்கிட்ட அவங்க வந்து அன்பாக இருக்கட்டும் அப்படி அந்த வரி வாசிங்க.
1: அன்புடன் பிறரிடம் நடந்து கொள்ள கற்றுக் கொடுங்கள் மற்றும் கடுமையானவரிடம் கடுமையாக இருக்க கற்றுக் கொடுங்கள்.
0: அந்த இடமும் நான் ரொம்ப ரசித்தேன். அப்புறம் ஸ்டே ஹிம் அவே ஃப்ரம் என்வி இஃப் யூ கேன் அண்ட் டீச் ஹிம் த சீக்ரெட் ஆஃப் குவைட் லாஃப்டர்.
1: பொறாமையிலிருந்து அவனை விலக்கி விடுங்கள் மற்றும் அமைதியான சிரிப்பின் ரகசியத்தை கற்றுக் கொடுங்கள்.
0: த சீக்ரெட் ஆஃப் குவைட் லாஃப்டர் அது அப்படியே இருந்து நல்லா இருந்துச்சு. டீச் ஹிம் இஃப் யூ கேன் ஹவு டு லாஃப் வென் ஹீ இஸ் சேட், டீச் ஹிம் தேர் இஸ் நோ ஷேம் இன் டியர்ஸ்.
1: சோகத்தில் சிரிப்பதற்கு கற்றுக் கொடுங்கள் மற்றும் கண்ணீரில் அவமானம் ஒன்றும் இல்லை என்பதையும் கற்றுக் கொடுங்கள்.
0: அருமை, அப்படியே அது வார்த்தை வார்த்தையாக வந்திருக்கிறது. டீச் ஹிம் தேர் கேன் பி க்ளோரி இன் ஃபெயிலியர் அண்ட் டிஸ்பேர் இன் சக்சஸ், டீச் ஹிம் டு ஸ்காஃப் அட் சினிக்ஸ்.
1: தோல்வியிலும் சிறப்பு உண்டு மற்றும் வெற்றியிலும் துக்கம் உண்டு என்று கற்றுக் கொடுங்கள். நம்பிக்கையற்றவரை கண்டு சிரிக்க கற்றுக் கொடுங்கள்.
0: அருமை, டீச் ஹிம் இஃப் யூ கேன் த வண்டர்ஸ் ஆஃப் புக்ஸ் but also give time to ponder the extreme mystery of birds in the sky, bees in the sun, and flowers on a green hill.
1: முடிந்தால் புத்தகங்களின் சிறப்பை கற்றுக்கொடுங்கள்.
0: ஆனால் இங்கே இங்கே நிறுத்துகிறேன், ஏன்னா டீச் இம் இஃப் யூ கேன் த வண்டர்ஸ் ஆஃப் புக்ஸ் அப்படின்னு 16th பிரசிடென்ட் ஏப்ரஹாம் லிங்கன் சொல்கிறதுங்கிறது நான் எப்படி பார்ப்பேன்னா முடிஞ்சால் நீ சொல்லி கொடுப்பாப்போம் அது அந்த துணி அது. ஏன்னா அவர் ரொம்ப வாசிக்கிறவர், கடுமையாக நூல்கள் வாசிச்சுக்கிட்டே நிறைய வாசிப்பார். அவருடைய ஒரு பொன்மொழி வந்து ஏன்னா ஐ ஹேட் புக்ஸ், ஐ ஹேட் ரீடிங் புக்ஸ் இப்படி ஆரம்பிக்கும். என்னடா நம்மளுக்கு படித்தோன்னு ஆச்சரியமாக இருக்கும், லிங்கனாக அது சொல்கிறாரு. ஏன்னா அவர் நிறையா வாசார், நம்ம ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா நேரு மாதிரி இரவு 3 மணி நேரம் தூங்கிட்டு மிச்ச 4 மணி நேரத்தை படிக்கிறவர் அவர். ஏன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இருக்கிறீங்க, உங்களுக்கு எப்படி நேரம் கிடைக்குது நூல்கள் வாசிக்கன்னா, ஏன்னா தூங்குற நேரத்துலேருந்து கடன் வாங்கிக்குவேன் அப்படின்னு நேரு சொன்னாருப்பாங்க. அதுபோல் இவரும் வந்து மிக தீவிரமான வாசகர். அப்போ இவர் ஏன் நூல்களை வெறுக்கிறேன்னு சொல்கிறாரு, ஐ ஹேட் ரீடிங் புக்ஸ் பிகாஸ் தே ரிவீல் மீ த ட்ரூத் தட் ஐ எம் நாட் த ஃபஸ்ட் ஃபார் எனி திங். நான் எதுக்குமே நான் புதுசு இல்லை, எனக்கு முன்னாடி யாரும் ஒருத்தன் அதை பண்ணியிருக்கான். அப்போ எல்லாத்துக்கும் முன்னாடி ஒன்று இருக்குங்கிறத எனக்கு நூல்கள் படிக்கும்போது அது தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அப்போ எது தெரிலனாலும் உடனே நூல்கள் எடுத்து படித்தோன்னா அது தெரிய வந்துடும் பதில். எதுவுமே விடை இல்லாத கேள்வின்னு எதுவும் கிடையாது. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதற்கான தீர்வோ அல்லது விடையோ நூல்களில் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த இது சொல்லுது. எதுக்கும் நான் புதுசு இல்லை, எல்லாம் முன்னாடியே நடந்து அதுக்கான தீர்வு நூல்களில் இருக்குது, நீங்கள் தேடி எடுத்து படிக்கணும். அப்போ அப்படி படிக்கிற ஒருத்தர் சொல்கிறாரு, டீச் ஹிம் இஃப் யூ கேன் த வண்டர்ஸ் ஆஃப் புக்ஸ், நூல்களுடைய மகத்துவத்தை முடிஞ்சால் சொல்லிக் கொடுப்பாப்போ நீ அப்படிங்கிற துணியில் அதை நான் வாசிக்கிறேன். நீங்கள் உங்களுடைய தமிழில் எழுதுனது வாசிங்க.
1: முடிந்தால்
0: எடுத்தோடனே முதல் வார்த்தையே முடிந்தால் முடிஞ்சால் கண்டுபிடிப்பாப்போ நீ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எனக்கு வாசிக்கும் போது அந்த எண்ணமும் சேர்ந்து கடத்தப்பட்டதாக நான் நினச்சேன், அதனால் சொன்னேன்.
1: முடிந்தால் புத்தகங்களின் சிறப்பை கற்றுக் கொடுங்கள். ஆனால் வானத்தில் உள்ள பறவைகளின் பெரும் மர்மம், சூரிய ஒளியில் குளிக்கும் தேனீக்கள் மற்றும் பச்சை நிறைந்த மலையில் உள்ள பூக்களை ரசிக்கவும் நேரம் ஒதுக்குங்கள்.
0: மறுபடியும் இந்த இடத்துக்கு வரேன் நான். இந்த முதல் வரி சொன்னேன் இல்லையா, அந்த துணியை நான் மாற்றி வாசிக்கிறது வாசிக்கிறேன், வாசகனுடைய கையில் இருக்குது. சில பேர் இதை அப்படி வாசிக்காமல் முன்னாடி இருந்து எல்லா இடத்துலையும் அப்படி தானே சொல்கிறாரு, டீச் ஹிம் இஃப் யூ கேன் ஹவு டு லவ் வென் ஹீ இஸ் சேட் அப்படி சொல்கிறாரு. அதே மாதிரி தான் இதையும் சொல்கிறாருன்னு இன்னொருத்தங்க வாசிக்கலாம், பிழை இல்லாது. நான் வாசிக்கும் போது எனக்கு இந்த உணர்வு ஏற்படுது, அது உங்கள் மொழிபெயர்ப்பில் அந்த உணர்வே வருதுன்னு சொன்னேன். ஆச்சா, அடுத்த வரி, டீச் ஹிம் இஃப் யூ கேன் த வண்டர்ஸ் ஆஃப் புக்ஸ், நூல்களின் மகத்துவத்தை முடிந்தால் சொல்லிக் கொடுங்க. ஏன்னா அது சொல்லிக் கொடுக்க முடியாது, படித்து நீங்களாக கற்றுக்கிறது தான். அந்த நூல்களின் மகத்துவத்தை நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. நீங்கள் உங்களுக்கு ஒரு நூலை நான் பரிசளிக்கலாம், படித்து உங்களுக்கு அந்த உணர்வு ஏற்படும், அதுதான் பண்ண முடியாதுல. அடுத்த வரி அவர், பட் ஆல்சோ கிவ் டைம் டு பாண்டர் த எக்ஸ்ட்ரீம் மிஸ்ட்ரி ஆஃப் பேர்ட்ஸ் இன் த ஸ்கை. இந்த இடத்துல லிங்கன் ஒரு கவிஞனாக எனக்கு தெரிகிறார். இது ஒரு கடிதம் இல்லை, இந்த இடத்துல ஒரு கவிதை, இது ஒரு மரபு கவிதையில் ஒரு புது கவிதை இது. அதாவது ஆல்சோ கிவ் டைம் டு பாண்டர் த எக்ஸ்ட்ரீம் மிஸ்ட்ரிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இன் த ஸ்கை, பீஸ் இன் த சன் அண்ட் ஃப்ளவர்ஸ் ஆன் அ க்ரீன் ஹில். இதுக்கு நம்ம லிட்ரலாக பொருள் பண்ணக்கூடாது. இது ஒரு காட்சியை கண்ட ஒரு கவிஞன் அப்படியே மலைச்சு போய் இந்த இயற்கையின் ஒவ்வொரு அணுவுக்குள்ளேயும் தன்னை கரைச்சாக்கான்ல அந்த வரி இது. அப்போ இதை நம்ம வந்து அப்படியே மொழிபெயர்த்தோம்னா அந்த உணர்வை நம்ம கைவிட்டுருவோம். இப்போ உங்களுடைய மொழிபெயர்ப்பை வாசிங்க.
1: ஆனால் வானத்தில் உள்ள பறவைகளின் பெரும் மர்மம்,
0: பெரும் மர்மம், மிஸ்ட்ரியை நீங்கள் மர்மம்னு சொல்லியிருக்கலாம், அதுவும் மர்மம் தான், அதனால் பெரும் மர்மம். அப்போது அந்த மிஸ்ட்ரி உங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஒரு சொட்டாவது இறங்கி இருக்கு. லிங்கன் பார்த்த அந்த அனுபவத்தில் நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிட்டேன். இவர் காரைக்குடி கம்பன் அடிப்பொடி சா கணேசன் ஐயான்னு ஒருத்தர் இருக்கார், மிக சிறந்த தமிழ் அறிஞர். அவர் பாரதியாரோட ஒரு கவிதை ஒன்று சொல்கிறாரு, இனி யாவருக்கும் அடிமை செய்யும், பாரதியோட வரி அது, இனி யாவருக்கும் அடிமை செய்யும். இனிமேல் நான் யார் அடிமையாக இருக்கும் போது பாரதி எழுதுறாரு, இந்தியா பிரிட்டிஷ் ஆட்சியில் இருக்கும் போது அவர் எழுதுறாரு, இனி யாவருக்கும் அடிமை செய்யும், அந்த பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம். பரிபூரணன்னா ஆல்மைட்டி, அந்த பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம் அப்படின்னு அந்த வரி ஒன்று இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கம்பன் அடிப்பொடி சா கணேசன் ஐயா அதை கேள்வி கேட்குறாரு, பூரணம்னா என்ன? தட் இஸ் ஃபுல்லி ஆக்யூபைடு, நான் பூரணமாக நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இந்த அறை முழுக்க பூரணமாக ஒளி இருக்குது அப்படின்னு சொன்ன அர்த்தம், இந்த அறை முழுக்க வெளிச்சம் இருக்குது அப்படி தான் அர்த்தம். பூரணமாக இருக்கிறவருக்கு இனிமேல் அடிமை செய்வோம் அப்படின்னாலே எல்லா இடத்துலையும் இருக்கிறவன்ற பொருள் வந்துடுது இல்லை. பூரணம்னா இட் இஸ் ஃபுல், அது என்ன பரிபூரணம் அப்படின்னு அவர் கேட்குறாரு. இதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது, அவரே பதில் சொல்கிறாரு, பூரணம் அப்படின்னா முழுமையானது, நிறைவானது. பரிபூரணம்னா அதை தவிர அங்கே வேற ஒன்றும் இல்லாததுன்னு அர்த்தமாக. அதாவது பூரணம்னா ஒரு படி பால், ஒரு லிட்டர் பால், பரிபூரணம்னா ஒரு லிட்டர் தண்ணி கலக்காத பால். அப்போ அந்த பாலில் பாலை தவிர வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் தண்ணி கலந்துட்டால் கூட அப்பவும் அது பால் தான், அதில் பிழை இல்லை, அப்பயும் அது பால் தான், ஆனால் அது அவ்வளோ சுத்தமானது கிடையாது, அதில் கொஞ்சம் தண்ணியும் கலந்துருக்கு. இதில் தண்ணி பாலை தவிர வேற ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது இருக்குல்ல, அது மாதிரி மிஸ்ட்ரிக்கு நீங்கள் என்ன வார்த்தை போட்டிருக்கீங்க?
1: பெரும் மர்மம்.
0: மர்மம்னு போட்டிருந்தாலே அது போதும். அந்த பெரும் மர்மம்குள்ளே நான் அதை ரசித்தேன். அந்த பெரும் மர்மங்கிற வரி, அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சி, பெரும் மர்மம், அதாவது பறவைகளின் பெரும் மர்மம். ம், அப்புறம் பீஸ் இன் த சன் அண்ட் த ஃப்ளவர்ஸ் ஆன் த க்ரீன் ஆன் அ க்ரீன் ஹில்.
1: சூரிய ஒளியில் குளிக்கும் தேனீக்கள் மற்றும் பச்சை நிறைந்த மலையில் உள்ள பூக்களை ரசிக்கவும் நேரம் ஒதுக்குங்கள்.
0: இதை நான் சொல்லும் போது நேர்கள் கேட்டிருக்குமே நினச்சிருப்பாங்க, பீஸ் இந்த சன்னுன்னு தானே நான் வாசித்தேன், அதில் எங்கே குளிக்கிறது வருது? இப்போ சூரிய ஒளியில் குளிக்கும் தேனீக்கள்னு சொல்லும் போது, இப்போ நான் சொன்னேன்ல அந்த வரி எழுதும் போது லிங்கன் ஒரு கவிஞனாக தான் அதை எழுதியிருக்காருன்னு நான் சொல்கிறேன்ல, அதே மாதிரி இந்த மொழிபெயர்ப்பு இந்த வரி எழுதும் போது முகில்குள்ளே இருக்கிற ஒரு கவிஞன் தான் அதை எழுதியிருக்கணும். அது உங்களுக்குள்ளே நிகழ்ந்ததுக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சி, நான் ரொம்ப அதுக்கு நிறைவடைகிறேன்.
1: இதில் எனக்கு ரொம்ப ரசிச்சு எழுதின வரினா அந்த வரி தான், இந்த முழு முழுக்க இது கடிதத்தில் பிடிச்ச வரி. அதனால தான் அதில் சரி, அவர் அந்த கவிதை எழுதினது அப்போ நான் படிக்கும் முறை உணர்ந்தேன், அதனால் எனக்கு வந்ததாக எழுது.
0: சரி சரி, இதை நான் வகுப்பில் கேட்டு தெரிஞ்சுக்காம விட்டேன். ஸோ இந்த கவிதை, இந்த கடிதத்தை படிக்கும் போதே உங்களுக்கு இந்த வரி தனித்து தெரிஞ்சிருக்கு.
1: ஆமாம், கண்டிப்பாக.
0: சரி, மகிழ்ச்சி, பாராட்டுகள். அந்த வரியை முடிச்சிருங்களேன்.
1: மற்றும் பச்சை நிறைந்த மலையில் உள்ள பூக்களை ரசிக்கவும் நேரம் ஒதுக்குங்கள்.
0: அருமை. டீச் ஹிம் டு ஹாவ் ஃபெய்த் இன் ஹிஸ் ஓன் ஐடியாஸ் ஈவன் இஃப் எவ்ரி ஒன் டெல்ஸ் ஹிம் தே ஆர் ராங்.
1: தன் சிந்தனைகள் மீது நம்பிக்கை வைக்க கற்றுக்கொடுங்கள், அனைவரும் அவனை தவறு என்றாலும் கூட.
0: ட்ரை டு கிவ் மை சன் த ஸ்ட்ரென்த் நாட் டு ஃபாலோ த க்ரௌட் வென் எவ்ரி ஒன் எல்ஸ் இஸ் டூயிங் இட்.
1: முடிந்தால் எல்லோரும் சென்றாலும் கூட்டத்தை தொடருவதை தவிர்க்கும் வலிமையை கொடுங்கள்.
0: கூட்டத்தை ஒதுக்கும் வலிமை, அதான் ஸ்ட்ரென்த் நாட் டு ஃபாலோ. அருமை. டீச் ஹிம் டு லிசன் டு எவ்ரி ஒன் பட் டீச் ஹிம் ஆல்சோ டு ஃபில்டர்ஸ் ஆல் தட் ஹீ ஹியர்ஸ் ஆன் அ ஸ்க்ரீன் ஆஃப் ட்ரூத் அண்ட் டேக் ஒன்லி த குட் தட் கம்ஸ் த்ரூ.
1: அனைவருடைய வார்த்தைகளையும் கேட்க கற்றுக் கொடுங்கள், ஆனால் கேட்பது அனைத்தையும் மெய்யாராய்ந்து வடிகட்டி அதில் உள்ள நன்மையை மட்டும் எடுத்துக்கொள்ள கற்றுக் கொடுங்கள்.
0: இந்த ஸ்க்ரீன் ஆஃப் ட்ரூத் அப்படிங்கிறத எளிமையாக அப்படியே வார்த்தை வார்த்தையாக, இப்போ நம்ம ஒருவேளை இந்த செயற்கை நுண்ணறிவாளர்கள் அதெல்லாம் மொழிபெயர்த்தோம்னா அதில் வந்து அப்படியே உண்மையின் திரை அப்படியெல்லாம் வரும். இந்த மெய் ஆராய்ந்துன்னு நீங்கள் போட்டிருந்த வார்த்தை அது வந்து ஒரு ஒரு குறியீடு. இதை நீங்களே முயற்சி பண்ணியிருக்கீங்க, நீங்கள் அதை உள்வாங்கி எழுதியிருக்கீங்கிறதோடைய குறியீடு அது. அடுத்தது, டீச் ஹிம் டு செல் ஹிஸ் டேலண்ட்ஸ் அண்ட் பிரைன்ஸ் டு த ஹையஸ்ட் பிடர் பட் நெவர் டு புட் அ ப்ரைஸ் டேக் ஆன் இஸ் ஹார்ட் அண்ட் சோல்.
1: அவனது அறிவையும் திறமைகளையும் சிறந்த விலை பேசுபவரிடம் விற்க கற்றுக் கொடுங்கள், ஆனால் தன் மனதை என்றும் விலை பேச வேண்டாம் என்று கற்றுக் கொடுங்கள்.
0: அருமை. லெட் ஹிம் ஹாவ் த கரேஜ் டு பி இம்பேஷண்ட், லெட் ஹிம் ஹாவ் த பேஷண்ட் டு பி பிரேவ்.
1: பொறுமை மீறும் தைரியத்தை கொடுங்கள், தைரியத்திற்கான பொறுமையையும் கொடுங்கள்.
0: இதுவும் அந்த கவித்துவமாக வந்திருக்கிறது, நல்லாயிருக்கு. டீச் ஹிம் டு ஹாவ் சப்ளைம் ஃபெய்த் இன் ஹிம்செல்ஃப், பிகாஸ் தென் ஹீ வில் ஆல்வேஸ் ஹாவ் சப்ளைம் ஃபெய்த் இன் மேன்கைண்ட் இன் காட்.
1: தன் மீது சிறந்த நம்பிக்கையை வைக்க கற்றுக் கொடுங்கள், ஏனென்றால் அப்பொழுதுதான் மனித இனத்தின் மீது சிறந்த நம்பிக்கை என்றும் இருக்கும், கடவுள் மீதும்.
0: அருமை. இந்த சப்ளைம்ங்கிறதுக்கு சிறந்தங்கிற வார்த்தை தேர்வு, பாராட்டுக்கள். திஸ் இஸ் தி ஆர்டர் டீச்சர், பட் சி வாட் பெஸ்ட் யூ கேன் டூ. ஹி இஸ் சச் அ நைஸ் லிட்டில் பாய் அண்ட் ஹீ இஸ் மை சன்.
1: இதுதான் என் வேண்டுகோள், ஆனால் உங்களுக்கு முடிந்தவரை பார்த்து செய்யுங்கள். அவன் ஒரு மிக அருமையான சிறுவன் மற்றும் அவன் என் மகன்.
0: இந்த கடைசி வரி இருக்கு இல்லையா, இதில் வந்து இப்போது ஒரு சில இந்த ஜாப்பனீஸ் கவிதை வடிவம் இருக்கும், ஹைகோன்னு. அது மூணு வரி தான் இருக்கும், அதில் மூணாவது வரி வந்து முற்றிலும் வேற ஒரு அர்த்தம் தரணும், அதுதான் அந்த கவிதையின் இலக்கணம். அதுபோல் இந்த கடிதத்தோடைய இந்த கடைசி வரி இருக்குல்ல, திஸ் இஸ் தி ஆர்டர் டீச்சர் பட் சி வாட் பெஸ்ட் யூ கேன் டூ, அது கூட முடிஞ்சது, அந்த இடத்துல கவிதை நிறைவாகுது. ஹீ இஸ் சச் அ நைஸ் லிட்டில் பாய் அண்ட் ஹீ இஸ் மை சன் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த அதில் தான் சொன்ன. சில பேர் இது வந்து லிங்கனுடைய மொழி நடை கிடையாதுங்கிறாங்க, சில பேர் இல்லை இவர் வந்து இன்னும் பெருசாக எழுதியிருந்தார் அதை சுருக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இவருடைய சொற்தேர்வு வந்து இது நிறைய இடத்துல பிரதிபலிக்குது, இது ஒத்துப்போகுதுன்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. இந்த கடைசி வரியில் ஹீ இஸ் சச் அ நைஸ் லிட்டில் பாய் அண்ட் ஹீ இஸ் மை சன் அப்படின்னு சொல்கிற இடத்துல இந்த கடிதம் மொத்தமாக என்னவா மாறிடுதுன்னா, லிங்கன் தன்னுடைய மகனுக்காக ஆசிரியரை எழுதுனதுங்கிற தளத்திலிருந்து இது மாறி, சராசரியாக எந்த ஒரு தந்தை வேணாலும் தன்னுடைய மகனுக்காக இயற்கைக்கு எழுதின கடிதமாக இது மாறிடும். இதை வந்து நீங்கள் ஒரு ஆசிரியர், இயற்கை ஒரு ஆசிரியர் தானே, ஒரு டீச்சர்னா இயற்கை சொல்லி கொடுக்காத பாடத்தை வேறு எந்த ஆசிரியர் சொல்லி கொடுத்துட முடியாது. இப்போ எந்த ஒரு தந்தையும் தன்னுடைய மகனுக்காக இயற்கைக்கிட்ட எழுதின கடிதம் போல் இது மாறுற இடம் இது. அப்போ அப்போ திரும்பவும் முதல்லேருந்து படித்து பார்க்கும்போது அப்போ புரியுது, ஆமாம் இது அந்த அந்த துணியும் வருது இல்லை. அந்த கடைசி வரி நீங்கள் எழுதுனது வாசிங்க.
1: அவன் ஒரு மிக அருமையான சிறுவன் மற்றும் அவன் என் மகன்.
0: இதை எந்த தந்தையும் சொல்லலாம், அவனுக்கு கொஞ்சம் பார்த்துக்குங்க. அது மாதிரி இந்த இந்த நடை, இந்த மாதிரியான மொழி இரு பொருள் தர, அதாவது மேன்மையான இரண்டாவது பொருள் தர மாதிரியான சொற்களை லிங்கனால் கையாள முடியும்னு இன்னும் நம்ம நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு பாடலை கேட்டுட்டு மேலும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பேசலாம்.

0: நல்ல ஒரு இனிமையான பாடல் கேட்டோம். இந்த பாடலுக்கு முன்னாடி அந்த ஆப்ரஹாம் லிங்கன் அவருடைய ஒரு கடிதத்தை மொழிபெயர்த்ததை வரி வரியாக அதோடைய நுணுக்கங்கள் சொல்கிறதுக்காக பேசினால கொஞ்சம் நேரம் எழுத்து நிகழ்ச்சியின் நிறைவுக்கே நம்ம நெருங்கிட்டோம். நிகழ்ச்சியின் துவக்கத்தில் நான் சொல்லியிருந்தேன் இந்த ஒரு கடிதத்தை பற்றி, கடிதத்துக்கு பின்னாடி இருக்க அரசியல் அல்லது அரசியலில் கடிதம் ஏற்படுத்திய தாக்கம், இந்த உலகை மாற்றிய 5 கடிதங்கள்னு இந்த பிரிட்டிஷ் ஆவண காப்பகத்தில் இருக்குது, அதெல்லாம் நேரம் இருந்தால் பார்ப்போன்னு சொன்னது போல் இந்த நிகழ்ச்சியில் நேரம் அமையல. அதை வந்து அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம கொடுப்போம், ஒரு நிகழ்ச்சி பார்ட் 2 அந்த மாதிரி வச்சுக்குவோம். இப்போ இந்த நிகழ்ச்சியை நிலையத்துக்கு நான் கேட்டதுக்காக உங்கள் கடிதத்தை மொழிபெயர்த்து கொடுத்து அந்த மொழிபெயர்ப்பை வந்து நிகழ்ச்சி நம்ம வானொலி நேயர்களுக்கும் வழங்கணும்னு கேட்டுக்கிட்டதுக்காக வந்து நிலையத்தில் வந்து வாசித்ததுக்கு ரொம்ப நன்றி முகில்.
1: நன்றி.
0: இது ஆங்கிலத்தில் வாசித்த சுடர் உங்களுக்கும் ரொம்ப நன்றி.
2: நன்றி.
0: நம்ம வந்து இந்த நிகழ்ச்சி நிரலில் நான் சொன்னது போல் இந்த விடுபட்ட அந்த தகவல்கள், கடிதத்தை பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது, அது நம்ம ரெண்டு பேருமே நீங்களும் அதை தயாரித்து வச்சுருந்தீங்க. இந்த நிகழ்ச்சியில் கொடுக்க முடியல, அடுத்த நிகழ்ச்சியில் வழங்குவோம். இந்த எண்ணிமை குறுகிய நிகழ்ச்சி இன்று இந்த அளவில் நிறைவடைகிறது. மீண்டும் இன்னும் ஒரு எண்ணிமை குறுகிய நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு இரவு வணக்கங்கள் கூறி நன்றியோடு விடைபெறுவது
1: முகில் அமுதன்
0: மற்றும் உங்கள் சங்கர் ஜெயபாண்டியன். நன்றி, வணக்கம். சுடர் நீங்கள். நன்றி.
2: நன்றி.
0: நன்றி.